இல்லை இல்லை அவட்ட விட்டு அவட்டு சக் சௌகியா நான் சொன்னா அவட்சா அவுக்கு என்ன உங்க மிப்பி பல்லே பேனிக் பட்டான் சில லோகியான அவளை விட்டு மாணிக்கு வல்ல மின் அம்மா கச்சங்க மேனிட்டு சங்க நாட்டம் மாலு தலு துங்க சுலா மிகிச்சி துசா யக்ஷமின்

இலையில் அக்டோபேட்டு சக்சவு நேலமன் தம்னு சொல்லியார் வேமியூட்டோலோக் சமயோக் மற்றோட சொல்லுகாயோக் இமலையார் ஜொகுனிக்காட் லிகுட் சானியாக் திகு